0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தே ஆவுட் ஐ எம் அட்வைசர் அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும் நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491 ஸ்கில் அசஸ்மெண்ட் பார்ட்னர் விசா பேரண்ட் விசா ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பி ஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லி எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐ எம் அட்வைசர் கால் 02 9063 1618 ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி I am your advisor. Rhythm Boys Entertainment presents Bol Paave Na Bol.
1: Pyar nu sunan layi kanna di ni, dil di lod hundi.
0: Kuch gallan kehniyan nahi pendiyan, bas mehsoos karniyan pendiyan ne.
1: Eho gallan te main hune apni zuban vadd ke ho jana.
0: Is vaar gall sirf bolan di nahi, dil di sunan di hai.
2: Sari zindagi kive kattangi, main nahi reh sakti ohde bina, mainu oh chahida.
0: Releasing worldwide 4th September. Written and directed by Rakesh Tawan. Love, emotions, adi relationships di kahani. Bol Paave Na Bol.